0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுணா.
1: ஹலோ ஹலோ, வந்து காரை கரு வந்து
2: அல்ல, ஞாபகம் சினிமாக்கு
1: வந்து வண்டி கரடோ வா.